துர்நூன் தனக்கா குட இருக்குள வந்தெங் உளஃபா அத்விஜே தெங் ஏதி தென்னவி கலேகி ஃபானங் எங்கி வடாகின் நுவா கந்தத்தகே திமன்னாயங் எங்கிச்சே கலேகி ஃபானுக அரிஹ திமம் மியை யமன் கராக சபாயின் யகீம் வெகிம்வா ஹபரகாகின்னு.

0: அகழ்வரின் குற ஐஜத்தரின் நிகமத்து குறவ அதி எவரின் காந்த குறவணி எஃபதைன்னு
1: திவேஎஃப்எம் திவேஹின் நாயக்கு நோதிய எகெம் மெகஹர்ட்ஸ்

0: Liga Rio FM, 91 MHz.
1: பப்பா, துருவே பல்லவா.
2: கீனவி, தெர்ப்பலா.
1: அழுகுண்டு பேனும் பப்பை அம்மிக்கு யாதே.
2: ஏன்த? ஓகே, அவாக்கு யாதே. பப்பா மேசின், அவாக்கியா.
1: தும்பதுக்கே இஸ்தியுமாலு கூருமும் அங்கேக் கென்சர் ஜேயே. ஹிதுகே பாலித்த ஜேயே, ச்டரோக் ஜேயே. புப்பா மேக் கென்சர் ஜேயே. ನೇವಾಲಾ ನಿಜಾಮುಗೆ ಬಲಿತಜ್ಜೆಹೆ, ಗೊಹರುಗೆ ಕೆನ್ಸರ್ ಜೆಹೆ, ಟೈಪ್ ಟೂ ಡಯಾಬಿಟೀಸ್ ಜೆಹೆ.
2: ಕೀವೆ ಬಪ್ಪೇತ್ ಕಿಯಾದಿನಿ?
1: ಕೊಕ್ಕಯ ನುಫೆನ್ನ ಗೊತ ಸಿರ್ರುಂ ಬಪ್ಪ ಸಿಗರೆಟ್ ಬೋಕಂ ಇಂಗೆ ಕೊಕ್ಕ. ಕೊಕ್ಕಯ ವಸ್ವಿಸ್ ದುವ ಹೊಕ್ಕ ವರದ್ ದೆರವೆ ಬಪ್ಪ ಸಿಗರೆಟ್ ಬೋತಿ.
2: ದರಫಳಾ, ಬಪ್ಪದಿಂದ ವಾಹಕಸ್ ದಂಫತ ಇಸ್ತಮಾಲಿನ ಕುರಾನ್ promise inge
1: koko varan ufavich
3: himabhi rakka terum
4: himabhi vaccine de dose hamakurun
3: sagon lagin addum
4: kessa kimbi alarnama angaya nefe niwa kurun
3: himabhi ge evs alamaten hurenama mask elum
4: adi himabhi ge alamaten hurenama ekaherivun
3: ಹಿಮಬಿಹಿಗೆ ಅಲಾಮತೆ ಫೆಣಿಜನಮ ಲಸ್ನು ಕುರವ ಸಿಹಿ ಫರುವ ಹೋದವ.
0: ದಿವೆ ಎಫ್ಎಂ 91 ಮೆಗಾಹರ್ಟ್ಸ್.